அவன் தவிர ரேடியோ சீரியல் குங்தாங் கயானி தராசுபத்தாங்க கங்லை சனுமனா லிலாசி தசத்தம் லங்கிக்கி விசிங்டி ரிட்டையர்ட் ஜஸ் பிசக்கி சத்தம் த ஹிசம் சியாம் சிங் அமுரகி சத்தம் த தௌதாம் மோதுபலா தேவி மந்திரி நகா லம்ஃபெல் மைத்தேகி சத்தம் லாங்கிப தொக்சோம் ஜோசேப் அங்கு சனகி சத்தம் லாங்கிப லைஸ்ரம் ரங்கிலால் மனாமசிங் யோன்பி நுப்பி அமுகி சத்தம் த சென்சம் ராஸ்மணி தேவி லிலாசி டாக்டர் இலாங்பம் திரமணிகி வரி மசாதகி டாக்டர் குந்தோங்பம் கோகுல் சந்திரனா ரேடியோ லீலாவினை தோப்பனி லீலா புத்தோப்ப அதிகாரி மயும்கி சந்திர சர்மா புத்தோப்பர தெங்பாங்ப அத்தோப்பம் சுபாஷ் சந்திர சிங் அதோம் தோரோம் தவிரிப சாகாஸ்பானிம் ஃபால்கி எஃப் எம் சங்காய் சேனல் தகிதேன்